0: அரைக்கிலும் பொடிக்கலும் ஈஸியாகுனா த்ரீ ஜா மிக்சிகள் இப்போ வெறும் 1990 ரூபாய் முதல் கண்ணங்கண்டியில்.
1: ISI மார்க்கோடு கூடிய கிளாஸ் ஸ்டோவ் கேஸ் ஸ்டோவ் 2490 ரூபாய் முதல் கண்ணங்கண்டியில்.
2: ഇഷ്ടഗാനങ്ങളിൽ അടുത്തത് കൽപ്പകഞ്ചേരിയിൽ നിന്നും അബ്ദുറഹീമിൻ്റെ കരിമ്പന എന്ന ചിത്രത്തിൽ യേശുദാസ് ആലപിച്ച ഗാനമാണ്. ബിച്ചു തിരുമല എഴുതി, എ ടി ഉമ്മർ സംഗീതം പകർന്നത്.

0: ஃப்ரம் ஹோம் ஹை சாலரி வரும் ஒற்றை கிளிக்கலோ அடி போடு
1: குடுங்கி
2: அஜ்ஞாத லிங்குகளில் கிளிக் செய்யறது. RBI പറയുന്നു
3: അറിവ് നേടു ജാഗ്രത പുലർത്തൂ.